வணக்கம் நேயர்களே, இந்த முறை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் எடுத்து வந்திருக்கும் சிறப்பு தலைப்பு அமெரிக்கா. 2026 உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல். உலகின் மிக செல்வாக்கு மிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா தனது 250வது சுதந்திர ஆண்டை கொண்டாடுகின்றது. 1776 ஜூலை 4 திகதி அன்று சுதந்திர பிரகடனம் அறிவிக்கப்பட்ட போது ஒரு புதிய நாட்டின் பிறப்பாக மட்டுமல்ல, உலக வரலாற்றின் திசையையே மாற்றிய ஒரு நிகழ்வாகவும் அமைந்தது. 250 ஒரு நாட்டின் வாழ்க்கையில் மிக பெரிய காலம். ஆனால் உலக வரலாற்றில் வெறும் 250 அரசியல், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரத்தில் இவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய நாடுகள் மிகச் சிலவே. இன்று நாம் பார்க்க போவது அமெரிக்கா எவ்வாறு உருவானது, அதன் சுதந்திரம் ஏன் உலக வரலாற்றில் முக்கியமானது, கடந்த 250 அது உலகிற்கு என்ன கொடுத்திருந்தது, அதன் சாதனைகளும் சவால்களும் என்ன. வாருங்கள், இந்த 250 பயணத்தை ஒன்றாக பார்ப்போம். 18 இன்று அமெரிக்கா என்று அழைக்கப்படும் பகுதிகள் பிரிட்டிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த 13 காலனிகளாக இருந்தன. அந்த காலத்தில் மக்கள் பல்வேறு வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகளால் அதிருப்தி அடைந்திருந்தனர். அவர்கள் ஒரு அடிப்படை கேள்வி எழுப்பினர், எங்களையாளும் அரசாங்கத்தில் எங்களுக்கு குரல் இல்லையெனில் ஏன் நாம் வரி செலுத்த வேண்டும். இந்த கேள்வியே பின்னர் ஒரு புரட்சியாக மாறி பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி இல்லை என்ற கோஷம் நாடு முழுவதும் பரவியது. 1775 போர் தொடங்கியது. ஒரு ஆண்டுக்கு பிறகு 1776 ஜூலை 4 திகதி அன்று உலக வரலாற்றின் மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றான சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டது. அதில் இடம்பெற்ற வார்த்தைகள் உலகையே மாற்றின. அனைத்து மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர். இந்த சிந்தனை பின்னர் உலகம் முழுவதும் சுதந்திர இயக்கங்களும் மனித உரிமை போராட்டங்களுக்கும் ஊக்கமளித்தது. புரட்சி போரில் வெற்றி பெற்ற அமெரிக்கா புதிய சுதந்திர நாடாக உருவானது. அமெரிக்கா உருவான போது ஒரு பெரிய கேள்வி எழுந்தது, ஒரு நாடு மக்களால் ஆளப்பட முடியுமா? அந்த காலத்தில் உலகின் பெரும்பாலான நாடுகள் மன்னர்களாலே ஆளப்பட்டன. ஆனால் அமெரிக்கா வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு, சட்டத்தின் ஆட்சி, கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம், சுதந்திரமான நீதித்துறை, அமெரிக்க அரசியலமைப்பு அரசாங்க அதிகாரங்களை 3 பிரிவுகளாக பகுத்தது. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. இந்த முறை பின்னர் உலகின் பல ஜனநாயக நாடுகளுக்கு முன்மாதிரியாக அமைந்தது. சுதந்திரம் பெற்ற அமெரிக்கா வேகமாக வளரத் தொடங்கியது. கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரை நாடு விரிந்தது. புதிய நகரங்கள் உருவாகின. ரயில் பாதைகள் நாட்டை இணைத்தன. தொழில்துறை புரட்சி வளர்ச்சியை வேகப்படுத்தியது. ஆனால் இந்த வளர்ச்சிக்கு ஒரு விலை இருந்தது. பூர்வீக அமெரிக்க மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அடிமைத்தனம் நாட்டின் மிகப்பெரிய முரண்பாடாக இருந்தது. இந்த முரண்பாடுகள் பின்னர் நாட்டை அதன் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளின. 19 நடுப்பகுதியில் வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களுக்கு இடையிலான பதற்றம் உள்நாட்டு போரில் முடிந்தது. அடிமைத்தனம் அதன் முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்தது. 4 நீடித்த இந்த போர் 100 உயிர்களை காவு கொண்டது. அதன் விளைவாக அடிமைத்தனம் சட்ட ரீதியாக முடிவுக்கு வந்தது. நாடு மீண்டும் ஒன்றுபட்டது. இது அமெரிக்க வரலாற்றில் புதியதோர் அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. 20 தொடக்கத்தில் அமெரிக்கா உலகின் முக்கிய தொழில்துறை சக்திகளில் ஒன்றாக மாறியது. 1 இரண்டாம் உலகப் போர், இந்த 2 போர்களின் முடிவில் அமெரிக்கா உலகின் முக்கிய பொருளாதார மற்றும் இராணுவ சக்தியாக உருவெடுத்தது. 1945 பிறகு உலக வங்கி, சர்வதேச நாண நிதியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் அமெரிக்கா முக்கிய பங்காற்றியது. இன்று உலகின் மிக பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக அது

நிகழ்கின்றது. அமெரிக்காவின் மிகப்பெரிய தாக்கம் அதன் கண்டுபிடிப்புகள். விமானம். ரைட் சகோதரர்களான ஒவிலி ரைட் மற்றும் வில்பர் ரைட் மனிதனின் முதல் வெற்றிகரமான இயந்திர விமான பறப்பை நிகழ்த்தினர். இணையம். இன்று உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் இணையத்தின் அடித்தள தொழில்நுட்பங்கள் அமெரிக்க ஆராய்ச்சி திட்டங்களில் உருவாக்கப்பட்டன. கணினி புரட்சி. ஆப்பிள், மைக்ரோசாப்ட் மற்றும் இன்டெல் போன்ற நிறுவனங்கள் டிஜிட்டல் உலகின் அடித்தளத்தை அமைத்தன. ஜிபிஎஸ். உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் வழிகாட்டி தொழில்நுட்பமான ஜிபிஎஸ் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது. விண்வெளி. 1969 அப்போலோ 11 பயணத்தின் மூலம் மனிதன் முதன் முறையாக நிலவில் காலடி எடுத்து வைத்தான். அது ஒரு அமெரிக்க சாதனை மட்டுமல்ல, அது மனித குலத்தின் சாதனையாகவும் கணிப்பிடப்பட்டது. 20th century இறுதியில் புதியதோர் புயற்சி தொடங்கியது. டிஜிட்டல் புரட்சி. கலிபோர்னியாவின் சிலிக்கன் பள்ளத்தாக்கு உலகின் தொழில்நுட்ப மையமாக மாறியது. அங்கிருந்து உருவான நிறுவனங்கள் தான் ஆப்பிள், மைக்ரோசாப்ட், கூகுள், அமேசான், மெட்டா, டெஸ்லா. இன்று உலக மக்கள் தினமும் பயன்படுத்தும் பல தொழில்நுட்பங்கள் அங்கிருந்தே வந்தவை. அமெரிக்காவின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று அதன் மக்கள். உலகின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் அங்கு குடியேறினர். விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர், அவர்கள் தங்களது கனவுகளையும் திறமைகளையும் கொண்டு வந்தனர். இந்த பல்வகமையே அமெரிக்காவின் வலிமையாக மாறியது. அமெரிக்காவின் வரலாறு வெற்றிகளால் மட்டும் நிரம்பியதல்ல. அடிமைத்தனம், இனவெறி, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், போர், அரசியல் பிரிவினைகள், இவை அனைத்தும் அதன் வரலாற்றின் பகுதிகளாகும். ஒரு நாட்டின் உண்மையான வலிமை அதன் குறைகளை ஒப்புக்கொண்டு முன்னேறுவதில்தான் உள்ளது. 250 முன்பு தொடங்கிய ஒரு கனவு இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக மற்றும் பொருளாதார சக்திகளில் ஒன்றாக வளர்ந்திருந்தது. அமெரிக்காவின் வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றது. சுதந்திரம், ஜனநாயகம், புதுமை, கல்வி மற்றும் கடின உழைப்பு, இவை ஒரு நாட்டை மட்டுமல்ல உலகையே மாற்றக்கூடிய சக்திகள். 1776 முதல் 2026 வரை 250 ஆண்டுகள். இது ஒரு நாட்டின் வரலாறு மட்டுமல்ல, இது சுதந்திரத்தின் சக்தி, மனித முன்னேற்றத்தின் பயணம், எதிர்காலத்தை உருவாக்கிய கனவுகளின் கதை. இந்த கனவுகளின் கதையின் ஊடாகத்தான் இன்று இனால் அமெரிக்க மண்ணில் இருந்து உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி முடிசூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுதந்திரத்தையும் இந்த வரலாற்றையும் எமக்கு தந்த அமெரிக்காவிற்கு எங்கள் நன்றி கலந்த பாராட்டுக்கள். வாழ்க சுதந்திரம், வாழ்க மனித முன்னேற்றம். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.

0: ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு.
1: ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும்.
2: Scriptures praise the greatness of those who have the courage to detach from ordinary existence after leading full and faultless lives.
0: துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று.
1: உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா? அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிடவே முடியாது.
2: The greatness of a renunciate is as infinite as the number of those who have departed from this world.
0: இருமை வகைதெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு.
1: நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள்.
2: People revere those who live fully involved lives and then choose the path of renunciation.
0: உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து.
1: உறுதியான அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கி காப்பவன் துறவரம் எனும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான்.
2: Those who have the strength to control their five senses will achieve great success in life.
0: ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான், இந்திரனே சாலும் கரி.
1: புலன்களை அடக்க முடியாமல் வழி தவறி சென்றிடும் மனிதனுக்கு சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறான்.
2: God stands witness to the power of the sage who has succeeded in conquering the five senses.
0: செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார்.
1: பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும், சிறுமையான செயல்களை அன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும்.
2: Great people do great things. The absence of greatness is the mark of small people.
0: சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமெனும் ஐந்தின் வகைதெறிவான் கட்டே உலகு.
1: ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கி ஆளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும்.
2: Those who fully understand the natures of the five senses will attain true knowledge of the universe.
0: நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும்.
1: சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்து காட்டும்.
2: The wise and prophetic words of a good person will establish that person's greatness for posterity.
0: குணமேனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது.
1: குணக்குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது.
2: There is no defense against the anger of a righteous person.
0: அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ் உயிர்க்கும் செந்தண்மை பூண்டொழுகலான்.
1: அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவர்.
2: People of virtue are merciful. They are compassionate to all living creatures.

0: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
2: லவ் லவ் லவ்.

0: யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு.

கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா.

கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

இந்த அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை வந்து சில வரிகள் தான் இந்த பாட்டில் பயன்படுத்தியிருக்கோம். அது முழு பாடல்களும் இங்கு நான் படிக்க விருப்பப்படுகிறேன். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை. அவள் அப்படி ஒன்றும் நிறமில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை, அவளை படித்தேன் முடிக்கவில்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் உயரமில்லை, அதனால் ஒன்றும் துயரமில்லை. அவள் பட்டுப்புடவைகள் அணிந்ததில்லை, அவள் சுடிதார் போலே சிறந்ததில்லை. அவள் திட்டும் போது வலிக்கவில்லை, அந்த அக்கறை போலே வேறு இல்லை. அவள் கூந்தல் ஒன்றும் நீளமில்லை, அந்த காட்டில் தொலைந்தேன் மீளவில்லை. அவள் கைவிரல் மோதிரம் தங்கமில்லை, கை பிடித்திடும் ஆசைகள் தூங்கவில்லை. அவள் நாய்க்குட்டி எதுவும் வளர்க்கவில்லை, நான் காவல் இருந்தால் தடுக்கவில்லை. அவள் பொம்மைகள் அனைத்து உறங்கவில்லை, நான் பொம்மை போலே பிறக்கவில்லை. அவள் அம்மா அப்பா கவிஞர் இல்லை, ஆனால் அவள் போல் கவிதை இல்லை. அவள் கராத்தே கும்பு கற்றதில்லை, கண்களில் அடித்தால் மருந்து இல்லை. அவள் டிவியில் விளம்பரம் பார்த்ததில்லை, அவள் விற்றால் விளம்பரம் தேவையில்லை. அவள் ஆங்கிலம் ஒன்றும் கற்கவில்லை, ஐ லவ் யூ சொன்னால் சொற்கள் இல்லை. அவள் நடைகள் நாட்டிய நடனமில்லை, அவள் நடைகள் நாட்டிய நடனமில்லை. அவள் நிழலுக்கு மிஞ்சிய சிலைகள் இல்லை. அவள் இடைகள் மின்னல் இழைகள் இல்லை, அதன் இடையில் விழுந்தால் வழிகள் இல்லை. அவள் வம்சம் ராஜ வம்சம் இல்லை, அவள் குணத்தில் என்றும் வறுமை இல்லை. அவள் வாசம் ரோஜா வாசம் இல்லை, அவள் விட்டு சென்றால் சுவாசம் இல்லை. அவள் சொந்தம் பந்தம் எதுவும் இல்லை, அவள் சொந்தம் இன்றி எதுவும் இல்லை. இதுதான் விடுபட்ட வரிகளோடு சேர்த்த பாடல். இந்த பாடலை விடவும் எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று இருக்கு. அது பாலன் ஒழிச்சு வச்சிருக்காரு. படத்தோட கதை அதுதான். வறுமையை பற்றி தமிழ் சினிமாவில் முதல் முறையா வறுமையை பற்றி பாடல். ஒரு கடையில வேலை செய்யற, அங்காடி திருல வேலை செய்யற அந்த மனிதர்களுடைய தினசரி வாழ்க்கை, அவர்களுடைய வறுமை. புல்லும் பூண்டும் வாழும் உலகம், நீயும் நானும் வாழ வழி இல்லையா? பூமியின் மேலே ஏழைகளின் ஜனனம், இறைவன் படைப்பில் பிழை இல்லையா? கண்ணீர் துளிகளின் ஆழம், அது கடலை விடவும் பெரிதில்லையா? பசிதான் மிக பெரும் மிருகம், அதை அடக்கிட இங்கே வழியில்லையா? எதையும் விற்கும் எந்திர உலகம், இதயம் மட்டும் இங்கே இல்லை. கண்ணும் காதும் மூக்கும் இல்லாத, கையும் காலும் இல்லாத மனிதன் எங்கும் உண்டு, வயிறே இல்லாத மனிதன் எங்குமே இல்லை என்று அந்த பாடல் தொடர்ந்து செல்லும்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நேர்களே, இன்னிசை கொண்டு அழகிய கவிதைகளை அலங்கரிக்கும் கவிஞர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா
2: உன்னடியேடா, தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
3: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
2: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

வெள்ளியூர் சிலரளியூர் தமைவாதா ஏ புரிக்கு வாதா ஏ மகராசர்கள் உள்ள காலித நிலையாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையான் கடல் வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: என்ன
2: இடம்
1: இஷ்டத்துக்கு வருவா இடம் கொடுப்பாங்களா?
2: இல்ல.

0: இல்லடா, உனக்கு இடம் இல்லடா.
1: மாப்பிள்ள வீட்டுல
0: வீட்டிலேயே இருந்துக்கிறேன் தானே. எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்?
1: 8:10.
0: இப்ப வர்ற பஸ் மிஸ் பண்ணிருந்த என்ன பண்ணுவ? ஐயா பஸ்ஸே போயிருச்சியா? போன பஸ் ஓடி போய் பிடிக்க முடியுமா?
2: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: வாங்க மச்சான்.
1: உங்களை தான் வாங்க மச்சான்.

0: If you are in search of true love, if you are in search of true love, good luck, good luck.
1: காதலை உன் தேடல் என்றால் தேடலை மெய்காதல் என்றால் good luck, good luck.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: வேண்டா கத்துறத நிறுத்திட்டீங்க.
1: நீங்கதான் வேண்டா நீங்க.
0: ஆனா நான் அப்படித்தான சொல்லுவேன், நீங்க கத்த வேண்டியதானே. அப்படி எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க? கத்து கத்து கத்து.
1: நெகவனபோலியன்
2: குளத்துல குளிச்சாலே மனசுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்குதுப்பா.
1: இதுக்கு ஆமான்னு சொல்லணும்டா. தொட்டதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கண்டு.
2: மணியா யாராச்சும் வந்து அப்படியே முதுகு தேய்ச்சி விடுங்க பாக்கலாம்.
1: எங்க வரீங்க? போங்கடா. ஏன்னா முதுகுங்களா?
2: மணியா ஒரு பாட்டு கேட்டு பாடிட்டாயே.
3: குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது.
2: பாட்டே கிடைக்கலையா உனக்கு?
1: ரத்த கண்ணீருக்கு அப்புறம் நான் படமே பாக்கலீங்கண்ணா. அதுவும் இல்லாம இவனுக்கு தொட்டதுக்கெல்லாம் ஜெய போட்டிருக்கானுங்க. நானும் அப்படித்தானுங்க. ஆனா மகாமகத்துக்கு மகாமகன் தானு நான் மனசரிச்சோட பேசுவேன். நீங்க குளத்துல குடிச்சீங்களா? எனக்கு கும்பகோணம் மகாமகன் ஞாபகம் வந்துருச்சுங்க.
2: ஏன்
1: இன்னும் 2 மாசத்துல ஆட்சி கிடைச்சிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க போடுறதுங்க. கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
2: நான் ஒண்ணுமே பண்ணலையாடா.
1: அதானுங்க, ஏதாவது பண்ணாதானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே.
2: ஏய் மணியா, மனசாட்சியை பார்த்து சீட்டு கொடுத்ததுல உன்னோட பேர் இல்ல. இப்ப டெண்டர் சிஸ்டம், எவன் நிறைய காசு கொடுக்கறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க.
1: சீட்டு சரிங்கண்ணா, ஓட்டு அது ஜனங்களை போடணும். அந்த காலத்துல நம்ம கட்சிக்காரங்க மட்டும்தான் கல் ஓட்டு போட்டிருந்தோம். அதனால நம்ம வேட்பாளர்கள் பெருவாரியான வித்தியாசத்துல அம்மாவமா ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்க கட்சி நடத்துறாங்க. அவங்க கள்ள ஓட்டு பின்றாங்களே. ஒரு தொகுதியில மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 3,56,000, பதிவான வாக்கு 5,86,000. எப்படி? அதனால ஜனங்க கால ஒழுகிறத தவிர வேற வழியே கிடையாது.
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளை.

0: வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து.
1: வறியவர்க்கு கொடுப்பதே உண்மையான கொடை, மற்றவை பயன் நோக்குபவை.
2: What you give to the poor is real charity. Other gifts are investments with returns expected.
0: ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கண்ணவர்.
1: சேமித்தும் இழப்போர் கொடுக்கும் இன்பம் அறியாதவர்.
2: When one loses wealth, one also loses the opportunity to experience the joy of giving.
0: இரத்தலின் இன்னாது மண்ட நிரப்பிய தாமே தமியர் உணல்.
1: தாமே தனித்து உண்பது பிச்சை எடுப்பதை விட கொடியது.
2: Wretched is the condition of a beggar. More wretched, though, is the condition of one who closes the door to the hungry and eats alone.

0: அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
1: என்னன்னு?
0: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
1: ஆகணும்டா, ஆகணும்.
0: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவேனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவேன்ல.
1: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
0: நீங்க ரொம்ப ராசியான ஆளு.

நேரர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நேர்கள் இப்பொழுது முதல் மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். தமிழ் திரை இசையுலகில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி நாங்கள் அழைத்து வரும் சிறப்பு நிகழ்ச்சி இது. இதோ எங்கள் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கிரேஸ் ராஜ்ஸ்ரீயுடன் மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி உங்களை நோக்கி. எங்கள் கிழக்கு பிராந்திய கலிகத்தில் இருந்து உங்களை நோக்கி வருகின்றது மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு.
1: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
2: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
0: உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு.
1: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
2: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
0: எனை மாட்சி தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்.
1: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
2: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
0: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு.
1: பிறரை நாடாது தன்வளம் உடையதே நாடு.
2: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
0: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
1: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
2: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க, அடுத்த பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

0: இன்னொரு சரணம் வானம் தகண்ணா உக்கார் உக்கார் உக்கார் உக்கார் அப்படி அப்படி
1: ஏறிச்சு சாமே.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில் மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மீண்டும் பாவையர் உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.
2: ஒன்று ரெண்டு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லுகிறேன். வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். இன்றைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஸ்மூதி மாதிரி மேங்கோலையும் பியர்ஸையும் வச்சு அலோவேரா சேர்த்து செய்கிற ஒரு ஸ்மூதி. இது எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முதல் இந்த ஜூஸில் வந்து எடுத்திங்கன்னு சொன்னால் மாம்பழம், மாம்பழத்தில் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டமக்கில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நீக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அசிடிட்டியை மற்ற போர் டைஜஷன் அதுகளை வந்தெல்லாம் இல்லாமாக்கும். அது கொஞ்சம் அதுக்கு சோம் வரும் அப்படியானது. அதெல்லாம் அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. உங்களுக்கு இந்த பியர்ஸ் வச்சு கேக்கில் பியர்ஸில் வந்து அதுவும் வந்து டைஜஷனுக்கு நல்லவன்னு சொல்லுவாங்க. ஓசோ உங்களுக்கு பிளட் ப்ரெஷரையும் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிற ஆக்களுக்கும் வந்து காமாக்கிறதுக்கு பியர்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுமென்னு சொல்லுவாங்க. ஒரு பியர்ஸை வந்து மெதுவாக நல்லா கழுவிட்டு மெதுவாக நாங்கள் சாப்பிடிக்கல எங்களை ப்ரெஷரை லோ பண்ணும்படி மெயின்டைன் பண்ணுமென்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லம். அடுத்து அலோவேரா எடுத்தீங்கன்னு சொன்னால் அலோவேராவில் நிறைய சத்துக்கள் உள்ள பியில் இருக்கிற எல்லா சத்துமே அதில் இருக்குது. என்ன B1, B2, B3, B6 சொல்லி எல்லாம் இருக்குது. வைட்டமின் இ, சி மற்றது எல்லாத்துக்குமே எங்களுக்கு அது நல்லம். சகல விதமான சத்துக்களும் அது இருக்குது. அந்த மற்றது வந்து எங்களோட பாடியை கூலாக வச்சுக்கொள்ளும். இந்த சம்மர் டைம்லலாம் நல்லா மற்ற எங்கள் ஸ்கின்னுகளுக்கு அதுக்கெல்லாம் அலோவேரா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓல்சோ மாம்பழம் பியர்ஸ் கூட எங்களோட ஸ்கின்னுகளுக்கு நல்லா. பழங்களை வந்து நிறைய சாப்பிட்றது எங்களோட பாடிக்கு நிறைய நன்மை தான் தரும். இப்போ மாம்பழம் எல்லாம் நிறைய கிடைக்குது, பியர்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது எல்லா இடமும். நீங்கள் அதை வாங்கி எப்படி செய்கிறதென்று நான் இப்போ சொல்லித்தரேன். ஒரு நல்ல ரைப் மேங்கோவாக வாங்கி கொள்ளுங்க. நல்ல மேங்கோவாக இருக்கணும். அதை நல்லா பார்த்து வாங்கி கொள்ளுங்க. அடுத்தது 3 லார்ஜ் பியர்ஸ், பெரிய பியர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து அலோவேரா 4 டேபிள் ஸ்பூன். இப்போ நீங்கள் அந்த அலோவேராவே முழுசாக வாங்கி கொள்ளுங்க. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். மாம்பழத்தை நல்லா தோல் சீவி எடுத்துக்கொள்ளுங்க. கழுவிட்டு தோல் சீவி எடுத்து அதை சப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பேரை தோல் சீவணுமென்றது இல்லை. அதை கழுவிட்டு நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அதை நடுவில் இருக்கிற அதை கோர் பண்ணி எடுத்துட்டு அலோவேராவை நீங்கள் வந்து வடிவாக கழுவிட்டு முழுசாக கழுவிட்டு நீங்கள் அந்த 2 சைடில் இருக்கிற அந்த முள்ளு மாதிரி இருக்கிறத வெட்டிட்டு மேல் தோலையும் வடிவாக சீவி எடுத்துட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஜெல்லை எடுங்கோ. எடுத்து அதை நல்லா சொப் பண்ணுங்கோ வடிவாக. இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி இந்த பேர்ல்ஸ் மாதிரி அந்த சைஸில் நீங்கள் அந்த சின்ன பேர்ல் டீ என்று சொல்லி அதை இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேர்ல்ஸுகள் மாதிரி நீங்கள் சின்ன சின்னனாக வெட்டிக்கொள்ளுங்க. வெட்டிட்டு அதை நல்லா 7 தண்ணியில் கழுவி கொள்ளுங்க வடிவாக. கழுவினீங்கன்னா அந்த வலுவலுப்பு எல்லாமே நல்ல குட்டி குட்டி சங்ஸாக இருக்கும் அது வடிவாக. இப்போ அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்மூதியை, ஆனால் இந்த ஸ்மூதியை செய்யக்குள்ள நீங்கள் உடனே குடிக்க மாட்டோம்.

0: அப்போ அதுக்கு ரெடி ஆகின அப்புறம் தான் நீங்கள் இதை அடிக்க தொடங்க வேணும். இதை நீங்கள் வெட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ செய்முறையை பார்ப்போம். பிளெண்டர் எடுத்து ஒரு 2 cubes ஐஸை போட்டுட்டு இந்த மாம்பழம் இந்த பேரையும் போட்டு நல்லா அடிங்கோ. நல்ல ஸ்மூதியாக வர அளவுக்கு அடிங்கோ. அடித்து எடுத்துட்டு நீங்கள் அடிக்கல நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு வேணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு கொஞ்சம் சீனி, அது நீங்கள் எதை போடுறீங்களோ, ப்ரௌன் சுகர்ண்டா ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர்ண்டா ஒயிட் சுகர் போட்டு நீங்கள் அடித்து கெடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி தேன் விடுறேன்டா தேன் விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் ஆனால் மாம்பழம் நல்ல இனிப்பு மாம்பழமாக இருந்தால், பியர்ஸும் இதாக இருந்தால் நீங்கள் இனிப்பு போட தேவையில்லை. இப்போ இதை வடிவாக ஒரு கிளாஸுக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த அலோவேராவை போடுங்க. ஒரு கிளாஸுக்கு 2 aloe vera போடலாம் நீங்கள். இந்த 2 spoon அலோவேரா போடுங்க. போட்டு நல்லா கலக்கிட்டு அதை ஒரு ஸ்ட்ரோ வச்சோ அல்லது ஸ்பூனாலேயோ நீங்கள் குடிக்கக்குள்ள இந்த அலோவேராவையும் சேர்த்து நீங்கள் கலக்கி கலக்கி அப்படியே குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ஸ்டமக்கும் நல்ல ஃபீல் குட்டாக இருப்பீங்க. இந்த கன்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் பியர்ஸ் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த மேங்கோ, பியர்ஸ், இந்த அலோவேரா மூண்டுமே உங்களுக்கு காலையில் உண்மையில் நீங்கள் ஃபீல் குட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அது மாதிரி உங்களோட பாடி நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணி குடிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கின் எல்லாம் க்ளோ பண்ணு. நல்லா எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஸ்மூதி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் மேங்கோ, பியர் அண்ட் அலோவேரா செய்த ஸ்மூதி எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கு சொல்லித்தந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடைய நலவலாவை காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயோர்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க மண்ணில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் www.americantamilradio.com என்ற இணையதளத்தினூடாகவோ தர இறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி, யூடியூப் மற்றும் முகநூல் ஆகியவற்றினூடாக அமெரிக்க மண்ணிலிருந்து 24 மணி நேரம் இடைவிடாது தமிழ் முழக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

0: சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாத? இது வரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டதில்லையா நீங்க? சார் இவங்க தான் ஃபேமஸ் பாடகி சியாமலா கௌரி.

0: நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம். ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையால அந்த மக்கள் முருகனை வழிபடுகிற அந்த சூர சமகாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர், உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சமகாரம். ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது. டெசர்ட் என்று சொல்கிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலை வனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலை காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலை காடு, பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். இந்த இசம் அந்த இசம் இல்லை, தமிழ் தமிழ் தமிழ், தமிழ் இனம் தமிழ் இனம். அதற்காக அவர் புத்தக கண்காட்சிகளில் தேடிய புத்தகங்களை விட பழைய புத்தக கடைகளில் தேடிய புத்தகங்கள் தான் அதிகம். அந்த புத்தக அந்த தேடலில் எனக்கும் அவர் சங்க இலக்கிய பழைய நூல்களை எல்லாம் தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு வரலாற்றின் தாயாக தேடலராக அவர் வாழ்ந்த வரலாற்றின் ஒரு தொகுப்பின் அடையாளம்தான் தெற்கின் புத்தர். இன்னும் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அவருடைய தேடலில் அவர் அவ்வளவு வைத்திருக்கிறார். இந்த பழைய நூல்களை தேடுகிற அந்த வாழ்க்கை தமிழர்களுக்கு இன்றும் தேவையாக இருக்கிறது. என்னை நீங்களெல்லாம் அறிவு மதி என்கிறீர்கள், ஆனால் சிலர் என்னை அறிவு கெட்ட மதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுதான் பிடிக்கிறது. நான் அறிவு கெட்ட மதி என்பதுதான் எனக்கு பிடிக்கிறது. காரணம், நான் ஒரு அக்ரஹாரத்தில் பிறந்த அறிவு மதி. என்னுடைய ஊரின் பெயர் சு கீணனூர். இதை வாணியம்பாடி தமிழ்ச்சங்கத்தில் நான் பேசிய பேச்சில் சில வரலாற்றின் உண்மைகளை அந்த ஒலி அலைகள் நறுக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய பகுதியை மட்டும் உங்களிடம் காட்டி நான் ஒரு இனத்தை இரக்கமில்லாமல் திட்டுகிறவனாக என்னை பதிவு செய்கிற காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரலாறு உங்களுக்கும் தெரியும், தெரியாமல் இங்கே நீங்கள் வரவில்லை. எல்லோருக்கும் விபத்து மயிரிடையில் நடக்கும், நமக்கு மட்டும்தான் நூலிடையில். அந்த நூலிழையின் வலிதான் இந்த 600-700 பக்கத்தினுடைய வலி வலி வலி. சு கீணனூர் என்றால் என்ன என்றுதான் நான் பேசினேன். சு என்றால் சுதேத்திரிய கிராமம். சுதேத்திரிய கிராமம் என்றால் யாரோ இந்த நூலர்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்விடம், ஒரு அகரகாரம். அந்த சுதேத்திரியம் என்பதற்கு அதிலே எங்கள் முன்னோர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் நான் பேசினேன். ஆனால் அதற்கு முன்னதாக சில நிகழ்வுகளை உங்களுக்கு படிக்கிறேன். நூலிழையில் என்ன என்ன நடந்தது என்பதை அவர்கள் கண்முன்னே கீழ் சாதியினர் பட்டால் தீட்டு. கண்ணிலே படக்கூடாது. பறையர்கள் என்றால் தொட்டால் தீட்டு, சாணார்கள் என்றால் பார்த்தாலே தீட்ட. நான் பாரதி ராஜா அவர்களிடம் பணியாற்றிய பொழுது மானாபுர நல்லூர் என்று பொருணையாற்றின் கரையில் படப்பிடிப்பு. அப்போது ஒரு வயதான அம்மா ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் படப்பிடிப்பின் ஓய்வில் அவரிடம் பேச்சு கொடுத்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், தம்பி, எங்க காலத்துல இந்த மொட்டை அடிச்ச அந்த அம்மாக்கள் ஆத்துக்கு குளிக்க போவாங்க, போகும்போது அவங்க கையில ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சை தரையில தட்டிக்கிட்டே ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த சத்தம் கேட்டா நாங்க செடியிலையும் மரத்துலையும் பதுக்கிடுப்பா, எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தீட்டான் என்று ஒரு அம்மா சொன்னது என் வரலாற்று ஆவணம், என் கள ஆய்வில் கிடைத்த உண்மை. அதை நான் சொல்லாம, என் தமிழனுக்கு சொல்லாம நான் எப்படிடா சமூக நீதியை பற்றி பேச முடியும்? அதான் சொல்றாரு, இங்க பதிவு இருக்கு, இந்த புத்தகத்தை நீங்க இன்னைக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு விற்பனை ஆயிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சீர் உன்னுடைய அந்த முயற்சி இன்னும் இன்னும் வெல்லட்டும். இது தமிழில் மட்டுமல்ல, கேரளாவிலும் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கும் இன்னும் அந்த மூளைகளுக்குள் அந்த அறத்தை மனிதர்கள் மட்டுமல்ல, மக்கள்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் நம் உடன் பிறந்தார்கள் என்ற நம்முடைய அந்த வலிமை மிக்க தமிழ் அறத்தை உலகத்திற்கு கொடுக்க பிறந்த நூல்தான் இந்த தெற்கின் புத்தர். அதுல இன்னும் சொல்லுகிறார், பெண்கள் தண்ணீர் குடத்தை இடையில் வைத்து சுமந்து செல்லக்கூடாது. புரிகிறதா? இப்படி தூக்கிட்டு போறோம், இடுப்புல வைக்க கூடாது. இந்த கொடுமையெல்லாம் இப்ப நினைச்சு பாருங்க, உங்க மகளுக்கு இப்படி செஞ்சா இப்ப நீங்க ஒத்துப்பீங்களா? நம்ம தாத்தன் ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டன் ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டி ஒத்துக்கிட்டு இருந்தான், அவதானே சுமந்தார். அந்த வலியை நாம் இப்போது மீட்டு கொடுக்காமல் இந்த தமிழ்நாட்டை மீட்க முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? சிரிப்பதற்காக பல மேடைகள் இருக்கலாம், பட்டிமன்றங்கள் நடத்துவதற்காக பல மேடைகள் இருக்கலாம், ஆனால் இந்த நூல்களை போன்ற அந்த அறிவு செவ்வகத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த மேடைகள் தான் ஐயா நாளைய விடியலுக்கு உங்களுக்கு விதை போடும். காலணி அணியவும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆத்து மணல காலில் செருப்பு இல்லாம கடந்திருக்கீங்களா? நான் சின்ன பையன், நான் கடந்திருக்கிறேன். அப்ப கூட நான் மேல போட்டிருந்த சட்டையை கழட்டி அதுல கொஞ்ச தூரம் நின்னுட்டு அப்புறம் கடந்த பையன் தான் என் பாட்டன் சுடுமணலில் நடக்க வைக்கப்பட்டிருக்கான். செருப்பு போடக்கூடாது அவனுடைய தெருவில். கீழ் சாதியினரான நீச சாதியினர் பெரும் தெய்வங்களை வணங்கவும் அக்கோயில்களுக்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டது. அதிலிருந்து பிறந்தவன் தான் நாகாயணன். இதுல கூட பாருங்க, நம்ம தெய்வங்களை எல்லாம் சிறு தெய்வங்கள் என்கிறான், சரிதானே? அவன் தெய்வம் எல்லாம் பெருந்தெய்வம் என்கிறான். நம்மளுடைய கூலங்கள், வரகு, திணை, சாமை, கேழ்வரகு, அதுக்கெல்லாம் இப்ப என்ன பேரு? சிறு தானியம் இல்லையா? கூலம், கூல வணிகனார், சிறு கூலம். இன்பம், வள்ளுவனால் பேரின்பமாக சொல்லப்பட்ட இன்பம், சிற்றின்பம். அதைவிட உலகத்தில் என்னடா பேரின்பம் இருக்கிறது? அடுத்த உயிரை பெற்றுக் கொடுக்கிற இன்பம் தானடா உலகத்தில் பேரின்பம். நம்ம மனசுக்குள்ள மூளைக்குள்ள நம்முடைய அனைத்து சொற்களையும் அழித்து நொறுக்கி விட்டான். பாலைவனம், ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது, டெசர்ட் என்று சொல்கிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலை வனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலை காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலை காடு, பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம். ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையால அந்த மக்கள் முருகனை வழிபடுகிறது. அந்த சூர சமகாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர், உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சமகாரம். கனமழை பெய்யும் போது குடைபிடிக்கக்கூடாது. யார் நீர் நிரம்பிய குளத்தில் இந்த கொடுமையெல்லாம் கேளுங்க, நடந்தது, அவர் ஒன்னும் பொய் சொல்லல, அவ்வளவு ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார். இந்த காட்சியை பாருங்க, நீர் நிரம்பிய குளத்தில் உடைப்பு ஏற்பட்டால் அது குற்றம், தெய்வ குற்றம் என்று அறிவித்து தாழ்த்தப்பட்ட அடிமைகளை குளத்தில் உடைப்பெடுத்த இடத்தில் உயிரோடு போட்டு மூடி இருக்கிறார்கள். விடலாம் அவனுங்க. நடந்த உண்மை ஐயா, கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நடந்த உண்மை. என் உயிருக்கினிய விஜயகுமார் வந்திருக்கிறார் தமிழோசை, சயா மரணதையில் என்ற ஒரு நூலை பதிப்பித்திருக்கிறார். மலேசியாவில் ஜப்பானியர்களால் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்ற வழியை அந்த நூல் சொல்லுகிறது. ஒரு 90 வயது மலேசிய ஒரு தமிழர் எனக்கு சொன்ன ஒரு காட்சி, ஒரு சிறு தவறு செய்துவிட்டார் ஒரு தமிழன், அவனை இங்கே நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு மேசைக்கு அருகே ஒரு ஜப்பானியர் நிற்பாராம். இவரை கண்ணை கட்டி கண்டாணி, நீ ஓடி பிழைத்துக்குள் என்று நெட்டி தள்ளுவாராம். அவன் வேகமாக ஓடுவானாம். ஜப்பான்காரன் கையில் வாள் வைத்து என் தமிழன் கழுத்தை சீவுவானாம். உடல் ஓடிக்கொண்டே இருக்குமாம், என் தமிழன் தலை நம்முடைய சிறுதெய்வ கோயில்களில் வெட்டப்பட்டு துடிப்பதை போல் துடித்துக் கொண்டு சயாமரண ரயிலை தாங்கி படியுங்கள். உடைப்பு எடுத்துதான் அது மன்னனுக்கு தெய்வ குற்றமாம், அதற்கு என் மக்களை உடைப்பெடுத்த இடத்தில் போட்டு உயிர் நீக்கி அடைப்பு அடைத்த வலி இந்த நூலில் இருக்கிறது. ஒரு மன்னருக்கு இடர் ஏற்பட்ட போது தெய்வ குற்றம் காரணம் என அறிவித்து அதை போக்க பரிகாரமாக தாழ்த்தப்பட்ட சமூக குழந்தையின் 15 பேரை பலி கொடுக்க வேண்டும். உள்ள வாங்குறீங்களா? அப்பதான் இந்த புத்தகத்தை வாங்க முடியும். ஒரு சமயம் தாழக்குடி ஊரில் மேலாடை அணிந்ததற்காக சாம்பவர் இனக்குழு பெண் மாடத்தியை மாட்டுக்கு பதிலாக தங்கள் வயல்களில் கலப்பையில் பூட்டி உழுது சித்திரவதை செய்து கொன்றனர். நினைச்சு பார்க்க முடியுதா? இதே கதையைத்தான் நானும் சொன்னேன். என்னுடைய ஊரில் அந்த அக்ரஹாரத்துக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருந்த எங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சேவை செய்வதாக எங்கள் பாட்டன் பாட்டிகள் அவர்களுக்கு ஏரோட்டி கொடுத்து காலில் செருப்பு இல்லாமல் ஆடு மாடு மேய்த்து அவர்களுக்கு நெய் போட்டு பருப்பு போட்டு சாப்பிடுகிற வாழ்க்கைக்கு துணையாக இருந்தவர்கள் தான் எங்கள் பாட்டன் பாட்டிகள். என் ஊரில் அவர்கள் சொன்ன அதே வரலாறு. இங்கே என் தாய் நுகத்தடியில் மாட்டுக்கு பதிலாக கட்டி ஓட்டினார்கள். என் ஊரில் சிறு தவறு செய்து விட்டார் இந்த தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களில் யாராவது ஒருவர் அந்த நுகத்தடியையே முதுகில் வைத்து கைகளை இப்படி வைத்து கட்டி காலை பிணைத்து கட்டி சுடு மணலில் கொதிக்க கொதிக்க சுடுகிற மணலில் அவர்களை போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த சுடு மணலில் போட்டு வேக வைப்பார்கள். அதற்கு அன்றைக்கு பெயர் உழப்பாரி. சிறு தவறு செய்தால் காலால் கிண்ணி போடுவது, கிண்ணி என்றால் வட்டம் போடுவது, அந்த வட்டத்திற்குள் அந்த குற்றம் செய்தவன் நிற்க வேண்டுமா? அதிலிருந்து கொஞ்சம் மயக்க வந்து கொஞ்சம் வெளியே வந்து விட்டால் கூட சாட்டை கடியால் அடித்து இந்த வழிகளைத்தான் நான் அந்த மேடையில் பேசினேன். இப்பொழுது போன ஆண்டு ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் போன அந்த நூலோர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பேர குழந்தைகள் பேத்தி குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து எங்களுடைய அம்மன் கோயிலுக்கு முன்னால் இதுதான் நாம் வாழ்ந்த ஊர், இதுதான் நாம் குளித்த மணிமுத்தா நதி என்று காட்டிவிட்டு போன படங்களை நான் வைத்திருக்கிறேன். அறிவுமதி பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, மார்க்ஸ் எங்கெல்ஸின் பிள்ளை, நான் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? என் மண்ணில் நடந்த வரலாற்றை நான் பேசவில்லை என்றார். நான் எதற்கடா கவிஞன், நான் எதற்கடா மேடையில் ஒலிவாங்கி முன் என்று நான் பேச வேண்டும்? அத்தனை சோகங்கள். என் ஊர் சுதேத்திரிய கிராமம் சொன்னேன், இது நான் சொல்வது பொய்யாக இருக்கலாம், ஆனால் காலச்சுவடு பதிப்பகம் இங்கே இருக்கலாம், நற்றினையில் கூட இருக்கலாம். ஐயா தமிழ் தாத்தா ஓவியஸா அவர்கள் எழுதிய என் சரிதை என்ற நூல் தயவு செய்து படியுங்கள். முதல் அத்தியாயம் என் ஊர் எழுதுறாரு. தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு மன்னர் தன்னுடைய மக்களை பார்க்க சில ஊர்களுக்கு வருகிறார். ஒரு 4-5 ஊர்களை பார்த்து விட்டார். அடுத்து மதியம் உச்சி வெயில் அவர் ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறார். பசிக்கிறது, உணவு பரிமாற சொல்லுகிறார், பரிமாறுகிறார், சாப்பிட்டு விட்டார். அப்போதுதான் ஒரு பார்ப்பனர் வருகிறார். நல்ல சாப்பாடு ஐயரே என்று மன்னன் சொல்லுகிறார். சாப்பிட்டீங்களா? ஏ இல்லை, இன்னைக்கு சனிக்கிழமை, ஒரு பொழுது விரதம் இருக்கணுமே, நீங்க சாப்பிட்டுட்டீங்களே மன்னா அப்படிங்கிறாரு. ஐயோ அரண்மனையில இருந்தா சொல்லியிருப்பாங்க, இங்க நீ இப்ப வந்து சொல்றியே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்கிறார். அந்த நூலார் அறிவில் சிறந்தவர்கள் அல்லவா? என்ன சொல்கிறார் தெரியுமா? மன்னா, நீ ஒரு பொழுது உணவு சாப்பிட்டாயே, இந்த இடத்தில் 64 கல் கட்டிடங்களை கட்டு, அதுல இந்த சொத்துப்பட்டில் இருக்கிற பிராமணர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கு, அவனுக்கு 1000-2000 ஏக்கர் இங்கே எழுதி வை, இந்த சூத்திர பசங்க இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் கொண்டு வந்து அவனுக்காக உழைக்க வை, அந்த ஒரு பொழுது நீ சாப்பிட்டதற்கு பரிகாரம் வந்துவிடும் என்று சொல்ற. அப்படி மன்னன் கொடுத்த, பார்ப்பனர்களுக்கு கொடுத்த ஊரின் பெயர்தான், நான் பிறந்த ஊரின் பெயர்தான் என்று என் தமிழ் தாத்தா ஊர்வீசர் சொல்கிறார். அந்த ஊரின் பெயர் உத்தமதானபுரம். இந்த வழியெல்லாம் நாங்க சொல்லாம யாருக்கிட்டடா சொல்ல முடியும்? யாருகிட்ட சொல்ல முடியும்? என் தமிழ்கிட்ட தான் சொல்ல முடியும். அவனுக்கு இத்தகைய அரசியல் அறிவை ஊட்டாமல் நாங்கள் என்ன இந்த மண்ணுக்காகவே உழைக்கிற பிரபாகரனை சாகடிக்க வேண்டும் ஒற்றுமை இல்லாமல்? முற்றும் முடிந்ததாய் நினையாதே, முத்து மூட்டிய நெருப்பு அணையாதே என்று எழுதினேன். முத்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முத்துக்குமார். அவன் எங்கே பிறந்தான்? ஐயாவின் அந்த இனக்குழு வளையத்திற்குள் தான் ஐயா அவனும் பிறந்தான். காமராசர் ஐயா பிறந்தார் அந்த தூய மண்ணில் தான் அவனும் பிறந்தான். இன்னும் அந்த தோல் சீலை வரலாறு எல்லாம் ஐயா வழி சொல்ல சுமந்து சொல்லணும். அதெல்லாம் நம்ம பாமரன் சொன்னார்ல, பல்பு. அந்த பல்பு நாராயண குருவை ஒரு ஆன்மீக முழுமையாளராக ஆக இருந்த அவரை தந்தை பெரியாரின் பக்கமாக சமூக பார்வையில் திருப்பியது பல்பு. கோயில்களை கட்டு கட்டியது போதும், அதில் என்ன செய்தாய்? அவனுடைய பெருங்கடவுள்களை, உனக்கு ஒரு பெருங்கடவுள் இருந்தால் நான் ஒரு பெருங்கடவுள்களை உருவாக்கி என் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்கி உனக்கும் எனக்கும் சமம் என்ற ஆன்மீக வழி நான் நிரூபிக்கிறேன் என்பதற்காகத்தான் அவர் அந்த பெருங்கோயில்களை கட்டத் தொடங்கினார். பல்பு அதை பார்த்தார், ஆனால் அது ஆன்மீகத்தின் வழி போனால் நாளை என்ன செய்வார்கள்? இந்த நாராயண குருவை புரட்சியாளனாக சொல்ல மாட்டார்கள், இந்த நாராயண குருவை சமூக சீர்திருத்தவாதியாக சொல்ல மாட்டார்கள், அவரையும் ஒரு கடவுளாக்குவார்கள். அந்த கடவுளாக்கி அவனை ஒரு மதத்தின் அடையாளத்தில் அவன் சாயத்தை மாற்றுவார்கள். அதன் அடுத்து அந்த மாநிலத்தின் மக்களுக்குள் தேவையற்ற ஒரு வாழ்வை அழிக்கின்ற மறுபடியுமான அந்த நூலோரு அரசியல் உள்ளே வருவதற்கு நாராயண குருவை பயன்படுத்துவார்கள் என்று விழிப்போடு இருந்தவர் பல்பு. குமாரன் ஆசன் அந்த படித்தாரே, அவர் படிக்க எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை படித்து படித்து நான் முந்தா நாள் அழுதிருக்கிறேன். சின்ன சின்ன கல்வி அசைவுகளில் கூட அவரை படிக்க விடவில்லை. மருத்துவ கல்வி படிக்க, அதற்குள்ளும் திருவனந்தபுரத்தில் படிக்க வாய்ப்பில்லை. சென்னையிலே போய் அங்கேதான் படிக்கிறார். இதற்குள் இன்னொரு கதையை சொல்ல வேண்டும். ஓமந்துரார் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் முதலமைச்சராக ஆன அந்த சூழலில் அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். ஒரே ஒரு பையன் ஓமந்துரா ராமசாமி அவர்களுக்கு. படிக்க அனுப்புகிறார். எங்கே? வாவேசு ஐயர் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்ட வீரரில் அவர் எந்த அப்பழுக்கும் சொல்ல முடியாது. அவர் சேரன்மாதேவியில் ஒரு ஆசிரமம், குலக்கல்வி இல்ல ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு பேரு குருகுலம், தமிழ் குருகுலம். அந்த குருகுலத்தில் போய் யாரு முதலமைச்சருடைய மகன் போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மகன் அப்பா கிட்ட வர்றாரு, எனக்கு அங்க படிக்க விருப்பம் இல்லப்பாங்கிற. ஏப்பா? இல்லப்பா, அவங்க நூல் போட்ட பசங்களெல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, எங்களெல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஒரே கல்வி தானப்பா படிக்கிறோம், எங்களுக்குள்ள என்னப்பா வேறுபாடு என்று அவன் சொல்லுகிறான். இதனை ஐயா கிட்ட சொல்லு என்ற பொழுது அந்த பையன் தந்தை பெரியாரிடம் சொல்கிறான். தந்தை பெரியார் ராஜாஜியிடம் சொல்லுகிறார். ராஜாஜி கேட்டு பார்க்கிறார், முடியாது, சனாதனம் தர்ணாசிரமம் அந்த கொள்கைப்படிதான் நான் நடப்பேன், நான் இரண்டு பேரையும் பிரித்துத்தான் நான் பந்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பையன் அங்கே படிக்க விருப்பமில்லை, எனக்கு அங்கே படிக்க விருப்பமில்லை அப்பா என்று ஒரு புரட்சிக்காரனாக அந்த சிறுவன் அப்பாவிடம் சொல்கிறார். காந்திக்கும் போகிறது இது, இன்னும் காந்திக்கும் போகுது, காந்தியும் சொல்றாரு அப்பையும் கேட்கல. அந்த பையன் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குருகுலத்தில் சேர்க்கிறார்கள். அங்கே நன்றாக படிக்கிறான். நந்தி ஹில்ஸ் என்ற ஒரு நந்தி மலை, அங்கே சுற்றுலாவிற்கு அழைத்து போகிற குழந்தைகளில் ஓமந்துரார் பையனும் ஒருவன். சுற்றுலா முடித்து விட்டு கீழே வந்த பையன் ஒரு நச்சு சுரத்தோடு கீழே இறங்குகிறான். பெங்களூரிலே அவனுக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது. பையன் இல்லை, பையன் இறந்து விடுகிறான். இங்கே பாமரன் சொல்லும் போது அந்த அடக்கம் செய்வதற்கு போகாத அந்த ஒரு கதையை சொன்னார். அதே கதை தானே ஓமந்துராருடைய கதை. பையன் இறந்து விட்டான், முதலமைச்சருக்கு செய்தி வருகிறது. அந்த முதலமைச்சர் என்று என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மக்களின் பணி இருக்கிறது, எனக்கு நிறைய கோப்புகள் பார்க்க வேண்டிய பணி இருக்கிறது என்று சொல்லி தன் உடன்பிறந்தானை அனுப்பி, நீ போய் இறுதிச் சடங்கு முடித்து விட்டு வா என்கிறான். உடன்பிறந்தான் போய் எரித்து விட்டு அந்த சாம்பல் பொட்டலத்தை கொண்டு வந்து இந்தா உன் மகன் என்று நீட்டினான். நீட்டியது ஓமந்துராருடைய உடன்பிறந்தான் கையல்ல, வர்ணாசிரமத்தின் கொலைக்கரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கல்வி மறுக்கப்பட்ட வரலாற்றை பற்றி மட்டும் பேசினால் அது தமிழன் இளங்கோ ஒரு முழு புத்தகத்தை நமக்கு தர முடியும். ஆயிரம் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுக்குள் இந்த தேவை, நம்மை யாரோ ஒருவன் எங்கோ இருந்து கொண்டு நம்முடைய அனைவரையும் ஒற்றுமை இல்லாமல் நம் இனக்குழுக்களை பிளவுபடுத்தி அப்பனும் மகனும் கட்டி பிடித்து புரள்கிறார்கள், இன்னொரு நாள் வந்து கட்டி தழுவுகிறார்கள், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில் என்ன நடக்கும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி இருந்தால்? அனைத்து இனக்குழுக்களும் தங்களுடைய சுயநலத்தை மறந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழர்கள், உலக தமிழர்கள் என்று நீங்கள் ஒற்றுமையாகாமல் இந்த தமிழ்நாடு ஒரு நல்ல அரசியலை, ஒரு நல்ல தலைவனை காண முடியாது. அந்த நல்ல தலைவனை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல நூல் தான் திருக்கின் புத்தர். அதற்குள் இன்னும் இன்னும் இன்னும் எவ்வளவோ பேசலாம், ஆனால் நீண்ட நேரமாக வைகுண்டரையா காத்திருக்கிறார். அவருடைய புரட்சி தமிழை நாம் கேட்க இருக்கிறோம். பல்வேறு வகையான பொது தலைவர்கள் இவர்கள் எல்லாம். இத்தகைய பொது தலைவர்களை நாம் ஒன்று கூட்டி அனைத்து அரசியல் பேசுகிற தலைவர்களையும் ஒரு இடத்தில் அமர வைத்து இந்த தமிழர்களை வீணாக்குகிற அரசியலை நிறுத்துங்கள் ஐயா என்று சொல்ல வேண்டிய தகுதி ஐயா அவர்களுக்கு இருக்குது. நம்ம சாந்தலிங்க அடிகளாருக்கு இருக்கிறது. எனவே தாழ்த்தப்பட்டவன் யாரால் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் யாரால் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் யாரால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், அந்த கேள்விக்கு பதில் தேடுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வெல்லும். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது முதல் டீ கடை சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். மற்றும் ஒரு அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. திங்கள் முதல் வெள்ளிவரை வார நாட்களில் பசிபிக் நேரம் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு வர காத்திருக்கின்றது டீ கடை. இதோ உங்கள் எங்கள் அன்பின் VMS ராம்குமாரின் கைவண்ணத்தில் டீ கடை உங்களுக்காக.

0: காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகீக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர் பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன?
1: ராயபுரமா?
2: ஆமா.
0: இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
3: கவுடமணி செந்தில்
1: சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க.
0: இந்த லௌகீக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல்,
2: கரெக்டா சொல்றாரு,
0: சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும்.
3: என்ன
0: சலசலப்பு? எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: அந்த டீயை குடிச்சிட்டு கொள்ளைக்கு போறான்னா ஒருத்தனையும் காணா.
1: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, மந்தைக்கு போகணும். எவனாவது கிடைச்சானா ஓசியில டீ சாப்பிட்டு போனா தான் எவனையும் காணுமே.
2: சரி, இன்னைக்கு நம்ம காசுல டீயை குடிக்கிற போல இருக்கு.
3: மாட்டீங்க கோவிந்தா.
1: கோவிந்தா
2: டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா.
1: ஆமா கோவிந்தா.
2: என்ன பாவல சூடா போட்டிருக்க?
0: முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும்.
1: சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும்.
2: கோவிந்தா டீ ரொம்ப சூடா.
1: ஆமா கோவிந்தா.
2: கெட்ட பையன், சூடாவே போட்டு பழகிட்டான்.
4: காலையில வானட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களா? இது நாயமாயா? இந்த எடுபட்டு போய் மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்கரைய ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா? பாருடா பாரு பாருடா, காஞ்சி கறியாயிருச்சு. ஏண்டா பட்டைய ராமத்தையும் போட்டு ஆறு ஆட்டையும் போட வந்தீங்க. உங்களை விட மாட்டேன்டா. இங்க வாங்க, இந்த வேலை போவோம்.

0: என்ன வயலு, ஒரு எட்டு நாள் பீடி கொடுத்தா தம்பி.
1: என்ன பீடினே?
0: பூமார்க்கு பீடி கொடு. இந்த ஆருக்கு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வயலு. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான்.
1: நாளை கழிச்சு?
0: நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு.
1: தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற?
0: இல்லப்பா, சின்னம்மா மக. குடு,
1: பீடியே இல்ல.
0: இல்லாதான் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா, பகுத்தை கலக்குது. குடு, கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்காந்தாலும்ல. நாங்களா வர்றோம்?
2: என்ன பாத்துக்கிட்டே இருக்க?
0: எது
2: நானே
0: பீடி வாங்க காசு இல்லாம எட்டு நாள் கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமா? சில்லற காசு
2: காசு இல்லாம என்னத்துக்கு வேற தோல்ல தூண்டு. திரும்பி பார்க்கலாம்.

0: என்னடா
1: அங்க
0: பாருங்கண்ணே, உட்காந்துருக்கா? என்னப்ப
1: எப்பண்ணே உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்சலியமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா.
0: என்னதே
1: நெருடுது?
0: சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற?
1: ஒரு அஞ்சு நிமிஷம் இவனுக்கு சைக்கிசாமா நீங்க உட்காரணும்.
0: அறிவிக்கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இதான் வேலையாடா?
1: வேலை கிடக்குது வேலை, நம்ம கவுறது என்ன வருது?
0: இப்ப நான் உட்காரணும், உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம்.
1: ஆமாண்ணே
0: விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல. நீ
2: நம்மளுக்கு
1: போடுங்க.
3: டேய் டீ கேன்சல்.

சரி, நான் செவனேந்திரனா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா?

0: ஏய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். ஏய், என் கையில் தான்.
1: அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மாப்பா,
0: சரிங்களா, சரிங்க
1: அம்மா.

0: கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க.
1: கையெடுங்க.
0: ஏ சைக்கிள் போறீங்களா?
1: உள்ள வாங்க.
0: எங்க
1: இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா?
0: என்ன வரலாறு தானே? இந்த அரண்மனையில இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள.
1: சரி வா போலாம்.
0: உள்ள வெளியே மாப்பிள்ள யாரும் எல்லாம் சத்து கிடக்குமா?
1: எருமை முருகேஷ்.
0: எருமையா?
1: அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா?
0: ஏதோ பேய் இருக்கின்றானுங்க,
1: பைத்தியக்காரங்க,
0: பிசாசு இருக்கின்றானுங்க,
1: பயந்தா குழி.
0: அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல, கோபால் அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா? ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர் திடீர் உடைதான் சாய்தான். அப்பறது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிருவானோ? ஏ மாப்பிள, இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா? மாப்பிள, மாப்பிள, மாப்பு பச்சு இதை தனியா விட்டு போயிட்டாலே நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து ஒரு குளம் விட்டு வெளியே போடுவேன், நான் என்ன செய்வேன்? அது கோபாலு என்னை கூட்டிட்டு போலா? இக்கட இருக்க கோபாலு. கோபாலு, ஆமா.

0: சீக்கிரமா வாங்கிட்டாடா.
1: சரிக்கா.
2: என்ன மாப்பிள்ள, மாமனை கண்டுக்காம போற, எங்க வர?
1: டீ வாங்க.
2: நாங்க என்ன சாரா கடையடா போட்டிருக்கோம், நாங்களும் டீ கடை தானடா போட்டிருக்கோம்.
1: எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு.
3: என்னது நல்ல கடையா? டேய், எங்களை விட நல்ல கடை இந்தியா இங்கிலாந்து ஈராக்கு போனாலும் கிடைக்காதுரா. வந்து வாங்கிட்டு போடா. ஏன் ரப்பரு?

0: ரெடியா போயிருவான். அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பங்கு பங்கு,
1: எஸ்
0: அங்க பாரு பங்கு.
1: அட பாவிகளா, நான் போட்ட டீ நாய்க்கா.
2: என்னடா பண்ற, நாய்க்கட ஊத்துற, நாய்க்க ஊத்து.
1: அடி அடி, நல்ல அடி.
2: நாய் செத்து போச்சு, நான் யாரா பொறுப்பு?
1: அதானே.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

mangotree.online இலங்கை மற்றும் இந்திய நாட்டின் பிரத்யேக உணவு வகைகளை உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வந்து விநியோகிக்கிறார்கள் mangotree.online. நீங்கள் ஆர்டர் செய்யும் உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்கள் மிகுந்த தரத்தோடு மிக குறைந்த விலையில் உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வரப்படுகிறது. mangotree.online-இல் நீங்கள் வாங்கும் பொருட்களின் மதிப்பில் ஒரு பகுதி இலங்கை, இந்தியா மற்றும் அமெரிக்காவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இம்மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்திற்காக செலவிடப்படுவது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.mangotree.online என்ற இணையதளத்தையோ முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் mangotree.online-ஐயோ நாடவும். இலங்கை மற்றும் இந்தியாவின் பிரத்யேக உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்களை இல்லத்தில் இருந்தபடியே mangotree.online-இல் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
1: சௌக்கியமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
2: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
1: ஆமா.
2: எனக்கா?
1: உனக்குதான்.
2: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா.

0: ஏய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, ஏய் வேணு.
1: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல.
0: பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
1: உனக்கு தெரியுதா யாருன்னு?
2: ஏய் பிச்சுமணி,
0: மிஸ்டர் பிச்சுமணி. You respect, take respect. மரியாதை கொடுத்து மரியாதை.
1: அத இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி, பயப்படாத நீ.
0: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
3: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
0: பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
1: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
0: This is my appointment order. Government job.
1: சரி.
3: இது நல்ல விஷயம் தானே?
0: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
3: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல? பிச்சு வாய தரடா.
0: என்னது?
3: சக்கரை.
0: இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறதுலாம் ஒன்னி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது.
3: நல்ல வேலை கண்டு.
0: என்ன செய்வ? எனக்கு ரயிலுக்கு நேரமாயி போச்சு. எல்லா வட்டியா எல்லா எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாங்க பண்ணு.

0: இந்த அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, அமெரிக்க தமிழ் வானொலியோட எப்பொழுதும் இணைஞ்சிருங்க. ரேடியோ கடன் மற்றும் டிவின் மூலமாகவும் தரவிறக்கம் செய்யப்படக்கூடிய செயலி மூலமாகவும் நீங்க அமெரிக்க தமிழ் வானொலியை எப்பொழுதும் கேட்டு பயிரலாம். நன்றி, நாளை சந்திப்போம். அதுவரை உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். நன்றி, வணக்கம்.
1: கிரேட்டர் வாஷிங்டன் அட்வென்டிஸ்ட் சங்கம் பெருமையுடன் வழங்கும் இசையுடன் கூடிய நகைச்சுவை திருவிழா. தென்னிந்திய இசைத்துறையின் முன்னணி இசைக்கலைஞர்கள் மற்றும் திரை நட்சத்திரங்கள் வழங்கும் இசையுடன் கூடிய நகைச்சுவை இரவு பிப்ரவரி மாதம் 18 மாலை 5 மேரிலந்து மாநிலத்தின் ஹை பாயிண்ட் ஹை ஸ்கூல், 3601 பவுடமில் ரோட், பெல்சில், மேரிலாந்து 20705 என்ற முகவரியில் இருக்கும் ஹை பாயிண்ட் ஹை ஸ்கூலில் இடம்பெறுகின்றது. நிகழ்ச்சியில் சன் டிவி கொஞ்சம் நடிங்க பாஸ் புகழ் ஆதவன், பின்னணி பாடகர் முகேஷ் மற்றும் பின்னணி பாடகர் ரஃபிக் மெனோ, ஜி தொலைக்காட்சி சரிகம புகழ் பாடகி ஷியாமலா, சரத் மற்றும் அக்ஷயா இவர்களுடன் விஜய் தொலைக்காட்சி, ஜி தொலைக்காட்சி புகழ் ஹாசினி பங்கு பெறும் இசையுடன் கூடிய நகைச்சுவை திருவிழா. பிப்ரவரி மாதம் 18 மாலை 5 மேரிலாந்து மாநிலத்தின் ஹை பாயிண்ட் ஹை ஸ்கூலில் இடம்பெறுகின்றது. டிக்கெட்டுகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் 3014424581 அல்லது 2023 என்ற தொலைபேசி இலக்கங்களை நாடவும். இந்த நிகழ்ச்சிக்குரிய தமிழ் ஊடக அனுசரணை அமெரிக்க தமிழ் வானொலி www.americantamilradio.com என்ற இணையதளத்தினூடாக அமெரிக்க மண்ணில் இருந்து உலகின் மூத்த மொழிக்கு முடிசூட்டு விடா. இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
3: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்து நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில்கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமேதான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற

பெருங்கொன்மை விருவந்த செய்யாமை ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில் ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தளால் பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்செருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜிஇ போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது.
அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த

தீவிர நம்பிக்கை என்று ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறி உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம்.
சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வலியார்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால்
அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவன் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறைகள் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவியில் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள்.
அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும் தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அழுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்கும் வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம் காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குரலில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன் தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர் பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில்
ஒரு மன்னருக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தம் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரை போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராது. எத்தனை தடவை சொல்லிருக்கேன்
1: பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதிங்க, மாமூல் வாங்க வராதிங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு.
0: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு உன்னே வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது, எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணுவான், அப்ப தூக்க வேண்டியதான். மாமூல் கொடு.
2: இன்னும் போனையால ஏட்டையா,
0: காய்கறியாச்சும் புள்ள பண்ணு சீக்கிரம்.
2: இதெல்லாம் ஒரு பழப்பு.
3: Stop nonsense, idiot! You sense the bloody impact! You are under arrest!
0: You're a disturbance, rascal!
4: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. In Nirvanam, India மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம்? பெரியார் காரணம். அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள்.